0: நான் பதுக்க வேணும்.
1: எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர ಧ್ವನಿಯಲ್ಲಿ ತಾಯಿಯ ನುಡಿ ಚಿತ್ರದ ಗೀತೆ ಕೇಳಿದಿರಿ.